ஆம்பளை உங்கத்துக்கு நாலாதி மாலை மண்டல அத்தாத்தல அக்புகு மக்கள் இது கோரி பெண்ணம் மேலையும் பக்கத்தா பண்ண ஹம்ச கிரேபேது மலுக்கு அரம்லு கூஞ்சா மண் பெண்ண மாலைக்கு மோதம் காயி மக்கு குவி அம்மா சம்பந்தம் மோதால சந்தன் அக் அவன் அக் பாபக்கன் அங்க யாத்தன் அங்க சம்பந்தம் இது எனக்கு குருபி நான் சாமி வேலை முதத்தர மனு வேலை மங்க ஹனி மோதி சாத்து அரம்லு கூஞ்சா மண் பெண்ண மாலைக்கு தர மனு வேலை நிமக்கு நுகுஞ்சாய் மோதால பாதிரி நுகுஞ்சாய் அக் முழு நுகுய பாத்திர நுகுஞ்சாய் தர மனு வேலை நிமக்க பர்மஜு மோத பக்கர் பர்மஜு கமுயர பர்மஜு பக்கர் பர்மஜு நிமக்க கோரியால் மோதால பாதிரி வேலை கொஞ்சாய் அக் முழு வேலை கொஞ்சாய் பாதிரி வேலை கொஞ்சாய் மோதால முமுட்டு பாத்த அப்பர்மஜு குஞ்சாய் மறுவேலை கூஞ்சாய் மோதால ஜமரு மூ அக்

ஆளுங்க அந்த கோயில் உட்காந்து முன்னாடி எல்லாம் அல்ல ஜிங்கி அப்படின்னு